0: ஆள் உத்தியாகத் தோக்கினாள்.
1: கொண்டாஸ் கேப் ஐஸ் பலே உச்சி பெண்கள் கேப் இருக்கிறோம். ரயில் சக்கர